0: ஸ்டிச்வெல் பாட்டிக் அண்ட் பியூட்டி பார்லர், செகண்ட் ஃப்ளோர், லிங்க்ஸ் மால், மட்டனூர்.
1: கல்யாணம், என்கேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன் ஏது மாவட்டே, பார்ட்டி வெயர், நீங்களோட இஷ்ட வஸ்திரங்கள், அங்கேயெல்லாம் ஏற்றவும் மனோகரமாக ஃபினிஷிங்கோட நீங்கள் கருகிலெத்தும்.
0: ஸ்கூல், காலேஜ், ஹோஸ்பிட்டல், ஸ்கவுட் ஆண்ட் கைட் தொடங்கி எல்லா தர யூனிஃபோமுகளும் ஸ்டிச் செய்து கொடுக்கணும். இனி முதல் நியூ லுக், ஸ்மார்ட் லுக்
1: எல்லாத்தினும் கூட்டாய் ஸ்டிச்வெல் பாட்டிக் பியூட்டி பார்லர் அண்ட் யூனிஃபார்ம்ஸ், செகண்ட் ஃப்ளோர், லிங்க்ஸ் மால், மட்டனூர்.
0: ஃபோன் 7999447-6836,
1: 9447-371-836,
0: 8078-502-836.
2: ദി റിപ്പോർട്ടർ എന്ന ചിത്രത്തിൽ നിന്ന് കേൾക്കാം ഒരു ഗാനം. ആലാപനം ഷബീർ, കെ എസ് ചിത്ര.